வாரும் வள்ளுவரே, மக்கட்பண்பில்லாதவரை என்ன சொன்னீர்? மரமென்றீர். மரமென்றால் அவ்வளவு மட்டமா? வணக்கம் ஔவையே, நீட்டோலை வாசியான் யாரென்றீர்? மரமென்றீர். மரமென்றால் அத்தனை இழிவா? பக்கத்தில் யாரது? பாரதிதானே. பாஞ்சாலி மீட்காத பாமரரை என்னவென்றீர்? நெட்டை மரங்கள் என்றீர். மரங்கள் என்றால் அவ்வளவு கேவலமா? மரம் சிருஷ்டியில் ஒரு சித்திரம், பூமியின் ஆச்சரியக்குறி, நினைக்க நினைக்க நெஞ்சூறும் அனுபவம். விண்மீனுக்கு தூண்டில் போடும் கிளைகள், சிரிப்பை ஊற்றி வைத்த இலைகள், உயிர் ஒழுகும் மலர்கள். மனிதன் தரா ஞானம் மரம் தரும் எனக்கு. மனிதன் தோன்றும் முன் மரம் தோன்றிற்று. மரம் நமக்கு அண்ணன், அண்ணனை பழிக்காதீர். மனித ஆயுள் குமிழிக்குள் கட்டிய கூடாரம். மரம் அப்படியா? வளரும் உயிர்களில் ஆயுள் அதிகம் கொண்டது அதுவேதான். மனித வளர்ச்சிக்கு 30 வந்தால் முற்றுப்புள்ளி. மரம் இருக்கும் வரை பூ பூக்கும், இறக்கும் வரை காய் காய்க்கும். வெட்டி நட்டால் கிளை மரமாகுமே, வெட்டி நட்டால் கரம் உடம்பாகுமா? மரத்தை அறுத்தால் ஆண்டு வளையம் வயது சொல்லும். மனிதனை அறுத்தால் உயிரின் செலவைத்தான் உறுப்பு சொல்லும். மரத்திற்கும் வழுக்கை விழும், மறுபடி முளைக்கும். மரத்திற்கும் வழுக்கை விடும், மறுபடி முளைக்கும். நமக்கோ உயிர் பிரிந்தாலும் மயிர் உதிர்ந்தாலும் ஒன்றென்றறிக. மரங்கள் இல்லையேல் காற்றை எங்கே போய் சலவை செய்வது? மரங்கள் இல்லையேல் மழைக்காக எங்கே போய் மனு செய்வது? மரங்கள் இல்லையேல் மண்ணின் மடிக்குள்ளே ஏதப்பா ஏறி? பறவைக்கும் விலங்குக்கும் மரம் தரும் உத்தரவாதம் மனிதர் நாம் தருவோமா? மனிதனின் முதல் நண்பன் மரம், மரத்தின் முதல் எதிரி மனிதன். ஆயுதங்களை மனிதன் அதிகம் பிரயோகித்தது மரங்களின் மீதுதான். ஆயுதங்களை மனிதன் அதிகம் பிரயோகித்தது மரங்களின் மீதுதான். உண்ண கனி, ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து, அடைய குடில், அடைக்க கதவு, அழகு வேலி, ஆட தூளி, தடவத் தைலம், தாளிக்க எண்ணெய், எழுத காகிதம், எரிக்க விர. மரம்தான், மரம்தான், எல்லாம் மரம்தான். மரந்தான், மரந்தான், மனிதன் மரந்தான். பிறந்தோம் தொட்டில், மரத்தின் உபயம். நடந்தோம் நடைவண்டி, மரத்தின் உபயம். எழுதினோம் பென்சில் பலகை, மரத்தின் உபயம். மணந்தோம் மாலை சந்தனம், மரத்தின் உபயம். கலந்தோம் கட்டில் என்பது, மரத்தின் உபயம். துயின்றோம் தலையணை பஞ்சு, மரத்தின் உபயம். நடந்தோம் பாதகை ரப்பர், மரத்தின் உபயம். இறந்தோம் சவப்பெட்டி பாடை, மரத்தின் உபயம். எரிந்தோம் சுடலை விறகு, மரத்தின் உபயம். மறந்தான், மறந்தான், எல்லாம் மறந்தான். மறந்தான், மறந்தான், மனிதன் மறந்தான். மனிதான், மனிதனாக வேண்டுமா? மரத்திடம் வா. ஒவ்வொரு மரமும் போதி மரம். வணக்கம்.

0: பிளாக் அண்ட் ஒயிட்.
1: மிடில் சரோஜா தேவி எடா,
0: கேவா கலர்.
1: அட் பிரசன்ட்லே நம்ம சிம்ரானிடா.

பிரமிட் சீரிஸ் அண்ட் ஆடியோ வழங்கும் மற்றொரு புதிய படத்தின் பாடல்கள். விறுவிறுப்பும் திகிலும் நிறைந்த புதிய சித்திரம் ஐ விட்னஸ். புதுமையான இசை நுணுக்கங்களை அள்ளி தெளித்திருப்பவர் புதிய இசையமைப்பாளர் அரவிந்த். அரவிந்த் இசையமைத்த ஐ விட்னஸ் படப்பாடல்களை ஒரிஜினல் பிரமிட் சீரிஸ் அண்ட் ஆடியோ கேசட்டுகளில் கேட்டு மகிழ தவறாதீர்கள். கதையில் ஒரு விறுவிறுப்பு, பாடல்களில் ஒரு புதுமை விருந்து. ஐ விட்னஸ், எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா.

ஐ விட்னஸ் படத்தின் இனிய கீதங்களுக்கு ஒரிஜினல் பிரமிட் சீரிஸ் ஆடியோ கேசட்ஸ். பிரமிட் சீரிஸ் அண்ட் ஆடியோஸ் வழங்கும் மற்றொரு புதிய படத்தின் பாடல்கள் சரத்குமார் ஹீரா நடித்திருக்கும் சித்திரம் நம்ம அண்ணாச்சி. தேனி சித்தன்றல் தேவாவின் புகழுக்கு மற்றொரு வெளியீடு நம்ம அண்ணாச்சி படப்பாடல்கள். நம்ம அண்ணாச்சி படப்பாடல்களுக்கு ஒரிஜினல் பிரமிட் சீரிஸ் அண்ட் ஆடியோ கேசட்டுகள் என்று கேட்டு வாங்குங்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, கே எஸ் சித்ரா. நினைவிருக்கட்டும், நம்ம அண்ணாச்சி படப்பாடல்களை ஒரிஜினல் பிரமிட் சீரிஸ் அண்ட் ஆடியோ கேசட்டுகளில் கேட்டு மகிழுங்கள். இனிய தேனிசை கீதங்களை மட்டும் உங்களுக்கு சீரிஸ் ஆடியோ கேசட்டுகளில் வழங்கி பெயரும் புகழும் பெற்றிருக்கும் பிரமிட் ஆடியோ அண்ட் சிடியில் மிக விரைவிலேயே வெளிவரும் படங்கள். மேஸ்ட்ரோ இளையராஜாவின் இன்னிசை மழையில் பிரபு ரேவதி நடித்திருக்கும் பிரியங்கா, கார்த்திக் சுகன்யா நடித்து ராஜ்கபூர் இயக்கிய சீமான், விஜயகாந்த் கௌதமி இணை சேர்ந்திருக்கும் ஹானஸ் ராஜ். இவற்றின் இன்னிசை கீதங்களை ஒரிஜினல் பிரமிட் ஆடியோ அண்ட் சீரிஸில் கேட்டு மகிழ தவறாதீர்கள். நினைவிருக்கட்டும், சிறந்த நூதனமான ஒளிப்பதிவுக்கும் தரமான சீரிஸ் ஆடியோ கேசட்டுகளுக்கும் பிரமிட் சீரிஸ் அண்ட் ஆடியோ என்று அழுத்தம் திருத்தமாக கேட்டு வாங்குங்கள். உலக விநியோகஸ்தர்கள், பிரமிட் சீரிஸ் அண்ட் ஆடியோ.

0: பொன்னாடா
1: உள்ளே உன்னை விட்டு விட்டால் மோட்சம் இங்கே உண்டாகும்.
0: தாண்டி வந்து மீண்டு செல்ல.

0: மாமே பஞ்சாப் சிங்க என்ன சொல்லுது?
1: அட நம்ம ஊருகிட்ட அந்தல
0: இத்த விட்டு பா.

0: யாரது?
1: நான் தான்.
0: நான் தானா?
1: நான் தான்.
0: எங்க இருக்கீங்க?
1: எங்கே
0: எங்கே?

பாண்டியர் குதிரை குளம்படியும், தூள் பறக்கும் இளையர் சிலம்படியும், மதி தோண்டிய புலவர் சொல்லடியும், இளம் தோகை மார்தம் மெல்லடியும், மயங்கி ஒலித்த மாமதுரை, இது மாலையில் மல்லிகை பூமதுரை. நீண்டு கிடக்கும் வீதிகளும், வா நிமிர்ந்து முட்டும் கோபுரமும், ஆண்ட பரம்பரை சின்னங்களும், தமிழ் அழுந்த பதிந்த சுவடுகளும், காண கிடைக்கும் பழமதுரை தன் கட்டுக்கோப்பால் இளமதுரை. தென்னவன் நீதி பிழைத்ததனால், அது தெரிந்து மரணம் அழைத்ததனால், கண்ணகி திருகி எரிந்ததனால், அவள் கந்தக முலையில் எரிந்ததனால், நீதி கெஞ்சிய தென்மதுரை இன்று ஜாதி கெஞ்சும் தொன்மதுரை. தமிழை குடித்த கடலோடு நான் தழுவேன் என்றே சபதமிட்டே, அமிர்தம் பரப்பும் வையை நதி நீர் ஆழி கலப்பது தவிர்ப்பதனால், மானம் எழுதிய மாமதுரை இது மரபுகள் மாறா வேல்மதுரை. மதுரை தாமரை பூவென்றும், அதன் மலர்ந்த இதழே தெருவென்றும், இதழில் ஒட்டிய தாதுக்கள் அவை எம்குடி மக்கள் திரளென்றும், பரிபாடல் பாடிய மால்மதுரை வட மதுராபுரியினும் மேல்மதுரை. மீசை வளர்த்த பாண்டியரும், பின் களப்பரர் பல்லவர் சோழர்களும், மண் ஆசை வளர்த்த அந்நியரும், அந்த அந்நியரில் சில கண்ணியரும், ஆட்சி புரிந்த தென்மதுரை மீனாட்சியினால் இது பெண்மதுரை. மண்ணை திருட வந்தவரை, தம் வயிற்று பசிக்கு வந்தவரை, செம்பொன்னை திருட வந்தவரை, ஊர் பொசுக்கி போக வந்தவரை, தன் சேயாய் மாற்றிய தாய் மதுரை, அவர் தாயாய் வழங்கிய தூய் மதுரை. அரபு நாட்டு சுண்ணாம்பில் கரும்பு அரைத்து பிழிந்த சார் ஊற்றி மரபு கவிதை படைத்தல் போல் ஒரு மண்டபம் திருமலை கட்டியதால் கண்கள் மயங்கும் கலைமதுரை, இது கவிதை தமிழின் தலைமதுரை. வையைக்கரையின் சோலைகளும், அங்கு வரிக்குயில் பாடிய பாடல்களும், மெய்யை சொல்லிய புலவர்களும், தம் மேனி கருத்த மரபர்களும், மிச்சம் இருக்கும் தொன்மதுரை, தமிழ் மெச்சு முடிக்கும் தென்மதுரை. போட்டி வளர்க்கும் மன்றங்களும், எழும் பூசை வணிகளின் ஓசைகளும், இசை நீட்டி முழங்கும் பேச்சொலியும், நெஞ்சை நிறுத்தி போகும் வளைவொலியும், தொடர்ந்து கேட்கும் எழில்மதுரை, கண் தூங்காதிருக்கும் தொழில்மதுரை. நெஞ்சு வறண்டு போனதனால், வையை நேர்கோடாக ஆனதனால், பஞ்சம் பிழைக்க வந்தோர் நதியை பட்டா போட்டு கொண்டதனால், நெஞ்சு வறண்டு போனதனால், வையை நேர்கோடாக ஆனதனால், பஞ்சம் பிழைக்க வந்தோர் நதியை பட்டா போட்டு கொண்டதனால், முகத்தை இழந்த முதுமதுரை பழைய மூச்சில் வாழும் பதிமதுரை.

தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தெய்வ பக்தி என்பது எங்களுடைய உடம்பிலே ஊறிய ஒன்றாகும். அது செட்டிநாட்டை பொறுத்தவரைக்கு அங்கே முழுக்க முழுக்க ஊறி ரத்தத்தோடு ரத்தமாக கலந்து விட்ட ஒன்றாகும். சிறு வயதில் இருந்தே தெய்வ பக்தி எனக்கு உண்டு என்றாலும் சகவாச தோஷத்தால் கொஞ்ச காலம் தெய்வ பக்தி இல்லாமலும் நான் இருந்தது உண்டு. தெய்வத்தை விரோதித்ததும் நிந்தித்ததும் உண்டு. தெய்வ பக்தி என்பது தேவையற்ற ஒன்று என்ற கருத்துக்கு நான் உடன்பட்டிருந்ததும் உண்டு. ஆனால் தெய்வ பக்தி என்பது எனக்கு எப்போது வரத் தொடங்கிற்று என்பதை அறிந்தால் ஒரு வகையிலே நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். கம்பராமாயணத்தை எரிக்க வேண்டும், அது தமிழர்களை இழிவுபடுத்துகிறது என்ற ஒரு இயக்கம் 30 ஆண்டு காலங்களுக்கு முன்னாலே துவங்கிற்று. அந்த இயக்கம் அரக்கர்கள் என்று வர்ணிப்பவர்கள் எல்லாம் தமிழர்கள், ஆகவே அவர்களை இழிவுபடுத்துகிறது கம்பராமாயணம் என்று கூறிற்று. அது அந்த அரக்கர்களை மட்டும் கூறவில்லை. எந்த புராணத்தில் அரக்கன் வந்தாலும் அவன் தமிழனே என்று வாதாடத் தொடங்கிற்று. அரக்கனாக இருப்பவனெல்லாம் தமிழன் என்று அதுவே கருதிற்று. ஆகவே நாமும் கொஞ்ச காலம் அரக்கராக இருக்க வேண்டும் என்று அதுவும் விரும்பிற்று. நானும் விரும்பி கொஞ்ச காலம் இருந்தேன். அனுமான் என்று குரங்காக வர்ணிக்கப்பட்டு போனோம். இவர்கள் எல்லாம் தமிழர்கள், தமிழர்களை இழிவுபடுத்துகிறது கம்பராமாயணம், ஆகவே அதை கொளுத்த வேண்டும், எரிக்க வேண்டும் என்றெல்லாம் வாதம் எழுந்த போது அதை பற்றி திரு அண்ணா அவர்கள் ஏராளமாக எழுத தொடங்கினார்கள். கம்பனிலே எவ்வளவு ஆபாசம் இருக்கிறது என்று அவர் ஒவ்வொரு ஒன்றாக எழுத தொடங்கிய போது நாமும் அது பற்றி கம்பனை விமர்சனம் செய்ய வேண்டும் என்று எண்ணி கம்பராமாயணத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன். அரக்கன் என்பதற்கு கம்பன் ஒரு விளக்கமே சொல்லுகின்றார். இரக்கமென்றொரு பொருள் இல்லாத அரக்கர் என்று கம்பராமாயணத்தை படிக்க படிக்க அதை விமர்சனம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் போய் இன்னும் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற ஆரம்பித்தது. அதை தொடர்ந்து படித்து மனப்பாடம் செய்து வைத்த காரணத்தால் அதிலேயே மூழ்க நேர்ந்தது. அந்த இயக்கத்திலே இருந்த போதே எனக்கு ராமகாதையின் மீது ஒரு பற்றுதல் ஏற்பட்டது. கம்பனுடைய ராமகாதையின் மீது ஒரு உற்சாகமான ஆவேசமான ஆசையும் ஏற்பட தொடங்கிற்று. அது முதலே வாழ்க்கையிலே தெய்வ பக்தி என்பது தேவையானது என்கின்ற உணர்வு தோன்றிற்று. உணர்வு தோன்றிட்டே தவிர தெய்வ பக்தியினுடைய விளைவு என்ன என்பதனை என்னாலே உணர்ந்து கொள்ள முடியவில்லை. எல்லோருமே தெய்வத்தை வணங்குகின்றார்கள். சில பேருக்கு அந்த தெய்வம் வரம் அளிக்கிறது, சில பேருக்கு சாபம் அளிக்கிறது. சில பேர் நன்றாக வாழுகிறார்கள் தெய்வத்தை நம்பியவர்கள், சில பேர் நன்றாக வாழவில்லை. கோவிலுக்கு பிறகின்ற லட்சோப லட்சம் மக்களில் அந்த லட்சக்கணக்கான மக்களுமே சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தவில்லை. ஆகவே பல்வேறு வகையான வாழ்க்கை முறைகள் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் தெய்வத்தை நம்பி கோவிலுக்கு வருகின்றார்கள். ஆகவே தெய்வ பக்தியினுடைய உண்மையான பலன் என்ன என்று என்னாலே உணர முடியாமல் இருந்தது. கடைக்கு போய் 8 ரூபாய் கொடுத்தால் 8 ரூபாய்க்கு ஒரு சாமான் கிடைக்கிறது. அதுபோலவே ஒரு முறை தெய்வத்தை வணங்கி எழுந்தால் அந்த வணக்கத்திற்கு என்று ஒரு பலன் கிடைத்தாக வேண்டும் என்று சிறிய உள்ளம் எண்ண ஆரம்பித்தது. தெய்வத்தை வணங்குகிறவன் எல்லாம் பலன் பெற்றால்தானே தெய்வத்தின் மீது நம்பிக்கை வரும். ஆகவே பலன் இல்லாமல் தெய்வத்தை பலகாரமாக வணங்கிக் கொண்டிருப்பவனுடைய நோக்கம் என்ன, அந்த வணக்கத்தினுடைய அர்த்தம் என்ன என்று கூட எனக்கு தோன்றிற்று. பிறகு நாளாக நாளாகத்தான் ஒரு தெய்வ பக்தி என்பது காலத்தாலே

விளைகின்ற விளைச்சல் அது உடனடியாக தருகின்ற பலன் அல்ல என்பதை உணர முடிந்தது. விதையை போட்டுவிட்டு தினசரி அதை தோண்டி பார்த்து முளைக்கிறதா முளைக்கிறதா என்று பார்த்தால் அது முளைக்காது. தினமும் தோண்டி பார்த்தால் விதை விதையாகவே இருக்கும், அது முளைப்பது இல்லை. ஆனால் விதையை போட்டுவிட்டு ஒரு காலம் காத்திருந்தால் அது மலர்ந்து பலன் தருகின்றது. ஆகவே நம்முடைய காரியங்களை நாமாக செய்து கொண்டு போனால் பின்னாலே அதற்கென்று ஒரு பலன் உண்டு, தவறுகளுக்கு தண்டனை உண்டு என்று சொன்னவையெல்லாம் நியாயம் என்பதை வயதினுடைய முதிர்ச்சியிலே தான் காண முடிந்தது. ரத்தம் வேகமாக இருந்த போது எல்லாம் பொய்யாக தோன்றிற்று, ரத்தம் சுண்ட சுண்ட எல்லாம் உண்மையாக தோன்ற ஆரம்பிக்கும். நிலம் காயும் போதுதான் நீரினுடைய சுகம் தெரியும். நீர் வற்றாமலேயே இருந்திருந்தால் நீரினுடைய சுவையும் தெரியாது, சுகமும் தெரியாது. அவருடைய சிருஷ்டியின் லீலைகளை என்னாலே எப்பொழுது தெளிவாக உணர முடிந்தது என்றால் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னாலே உணர முடிந்தது. அவரவர்களுடைய தவறுகளுக்கு அவரவர்களுடைய வாழ்க்கையிலேயே தண்டனை கிடைக்கும் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்பது கிறிஸ்தவ வேதம். ஆனால் பாவத்தினுடைய சம்பளம் அந்த அளவிலேதான் என்பது இந்துக்களுடைய வேதமாக. நீ 1 கிலோ பாவம் செய்தால் 1 கிலோ தான் தண்டனை, அது கூடவும் கூடவும் கூடாது, குறையவும் குறையாது. நான் சின்ன வயதாக இருக்கும்போது 16 வயது 15 வயதிலே தேழ்வாரத்துக்கு மேலே என்னாலே படிக்க முடியாமல் போன போது அதற்கு மேலே படிக்க வசதி இல்லை என்று நான் வருந்திய நேரத்தில் எங்களுடைய சமூகத்திலே சில பேர் அதை கேலி செய்ய தொடங்கினார்கள். துன்பங்களை பிறரிடம் சொல்லாதே, பல பேர் அதற்காக வருத்தப்பட மாட்டார்கள், சில பேர் கேலியும் செய்வார்கள் என்று ஒரு பழமொழியை நான் படித்திருக்கிறேன். அதுபோலவே சிலர் கேலி செய்தார்கள், என்னடா உனக்கு என்ன வேலை கிடைக்கும் தேட்பாம் படித்து விட்டு என்று என்னை கேலி செய்து, ஒருவர் கேட்டால் ஒரு பேப்பர் கட்டுகிற கடையில் வேலை இருக்கிறது, பேப்பர் கடையிலே அந்த வேலையை பார்க்கிறாயா என்று அவர் கேட்டார். எனக்கு அழகையே வந்து விடும் போல இருந்தது. வேடிக்கை என்னவென்றால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வர முடிந்தது. 10 வருஷம் கழித்து நான் பார்த்தபோது அவருடைய மகன் அவர் சொன்ன அதே கடையில் அதே பேப்பர் கட்டுகிற வேலையிலே போய் சேர்ந்திருந்தார். எனக்கு இதற்கு மேலே கடவுளை நம்புவதற்கான நியாயம் வேறு தேவையில்லாமல் இருந்தது. எப்படி சொல்கிறாயோ, எப்படி அளக்கிறாயோ அப்படியே அளக்கப்படுவாய், எப்படி தீர்க்க நினைக்கிறாயோ அப்படியே தீர்க்கப்படுவாய் என்பதனை என்னாலே உணர முடியும். அதுவும் சிருஷ்டியினுடைய விவரங்களை தெரிய தெரிய ஒரு அதிசயம் எனக்கு காத்திருந்தது. இன்றைக்கு சந்திரமண்டலத்தை எட்டி பிடிக்கின்றவன் கூட மரணத்தை தடுக்க முடியவில்லை என்பதனை நாம் பார்க்கின்றோம். மரணத்தை உண்டாக்குவதற்கு வழிகள் இருக்கின்றன, மரணத்தை தடுப்பதற்கு வழிகள் இல்லை. காரணம், இது சிருஷ்டியினுடைய லீலை என்பது மட்டுமல்ல, பூமியைக்குள்ளே குடைந்து அணுவையும் பிளக்கக்கூடிய மனிதருக்கு விஞ்ஞானத்திற்கு இதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் ஏதோ ஒரு சுப்ரீமிட்டி இருக்கிறது, அது எந்த பெயரால் அழைத்தாலும் கூட ஏதோ ஒன்று இருக்கிறது என்று தோன்றுகிறது. வாழ்க்கையிலே நாம் எல்லாம் விரும்பி பிறந்தவர்கள் அல்ல. நான் இந்த இடத்திலே ராமசாமி ஐயர் மகன் கிருஷ்ணசாமி ஐயராக நான் வந்து பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நீங்கள் பிறந்ததில்லை. சாத்தம் சித்தியார் மகன் முத்தையாவாக நான் வந்து பிறக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டு பிறந்ததில்லை. அவரவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க பிறப்பதென்றால் நாம் எல்லாம் இங்கே பிறக்குமாறு கேட்டிருக்க மாட்டோம். மைசூர் மகாராஜா அரண்மனையிலே பிறக்க வேண்டும் என்று கேட்டிருப்போம். இப்பொழுது பிறக்கிற குழந்தையா இருந்தால் மைசூர் ராஜாவுக்கு மரியாதை இல்லையே, எந்த ஊர் ராஜாவுக்கு மரியாதை இருக்கிறதோ அங்கே பிறக்க வேண்டும் என்று கேட்டிருக்கோம். பிறப்பு என்பது நம்முடைய நோக்கத்தின்படி நடைபெறவில்லை. நம்முடைய நோக்கத்தின்படி நடைபெறவில்லை என்பது மட்டுமல்ல, நம்முடைய இஷ்டத்தின் விளைவாகவும் அது பிறக்கவில்லை. யாரோ 2 பேர் சந்தோஷமாக இருந்தார்கள், அதனுடைய விளைவு நாம் இங்கே பிறந்தோம். நாம் பிறந்தது மட்டுமல்ல, நாம் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் அவ்வளவு பேர். இது நம்முடைய நோக்கத்தினாலே வந்ததல்ல. ஒரு தாய் தகப்பனுடைய சந்தோஷத்திற்கு தண்டனை நாம். ஆக 2 பேருடைய சந்தோஷத்தினுடைய விளைவாகத்தானே நான் பிறந்தேன். இது என்னுடைய நோக்கத்தில் பிறந்த பிறப்பு இல்லையே என்கிறதாலே தான்

உடனேயே குழந்தை அழுகிறது. விரும்பி பிறந்த பிறப்பா இருந்தால் பிறந்தவுடனே குழந்தை சிரிக்கும். யாரோ செய்த தவறின் விளைவாக இந்த பூமியிலே நான் வந்து பிறந்திருக்கிறேன், என்னுடைய எதிர்காலம் என்னவோ என்று அது கலங்குகிறது. சிருஷ்டியிலே முதல் முதலிலே நாம் தெரிந்து கொள்வது தாயை மட்டுமே. உலகத்தில் முக்கியமாக உறுதியாக சந்தேகத்துக்கிடமில்லாமல் கோர்ட்டுக்கு போகாமல் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரே உண்மை தாயை மட்டுமே. தாய் காட்டித்தான் தகப்பன், தகப்பன் காட்டித்தான் குரு, குரு காட்டித்தான் தெய்வம். சந்தேகத்துக்கு இடமே இல்லாதது தாய், சந்தேகத்துக்கு அடிக்கடி இடத்தை தருவது தெய்வம். ரெண்டுக்கும் நடுவிலே சந்தேகத்தையும் உண்மையையும் கலந்து கலந்து மயக்க வைப்பது குருவும் தந்தையும். இவள் என்னுடைய தாய் என்பதிலே சந்தேகம் இல்லை, தெய்வம் இருக்கிறதா இல்லையா என்பது சந்தேகத்திற்கு உரியது. சந்தேகத்தை கிளப்ப முடிகிறது. நம்புகிறவன் உண்டு என்கிறான், கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்கிறார். ஆனால் பிதாவும் குருவும் இவர் நல்ல பிதா, உண்மையிலேயே நம்முடைய பிதாவாக இருக்கக்கூடும் என்று தாயை நம்பி அவனை நம்புகிறோம். சமயங்களிலே சில பேர் சந்தேகத்தை கிளப்புகிறார். சண்டை வரும்போது என்ன நீ உழப்பனுக்கு பிறந்த வந்தானா என்று அவன் கோபத்திலே கேட்டாலும் கூட நமக்கு கொஞ்ச நேரம் சந்தேகம் வருகிறது. தவறாக இருந்தால் இருக்குமோ, ஏதாவது தவறு செய்து விட்டால் எந்த வாத்தியார்கள் படிச்சேன்னு கேட்கிறார். உடனே அவனுடைய குருவை பற்றி சந்தேகம் வருகிறது. பிறகு நல்ல விஷயம் சொல்லும் போது வாத்தியார் நல்ல வாத்தியார் என்று அவனால் சொல்லுகிறார். குருவின் மீது நம்பிக்கை வருகிறது. நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் மாறி மாறி பிதா குருவின் மீது தோன்றுகிறது. சந்தேகம் என்பது தெய்வத்தின் மீது தோன்றுகிறது. சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இருப்பவள் தாய் ஒருத்தி மட்டுமே. ஆகவேதான் ஏது சாஸ்வதமோ, ஏது சத்தியமோ, ஏது சர்வ நிச்சயமோ அதிலே இருந்து நாங்கள் எங்களுடைய தர்மத்தை துவக்குகிறோம். நாம் அதிலே இருந்து தர்மத்தை துவக்குகிறோம். ஜனானத்திலே இருந்து ஜனானத்திற்கு தேதி வைத்தான் இறைவன். மாதம் பத்தானால் பூமியிலே ஒரு குழந்தை ஜனிக்கும் என்பது தாய்மை அறியும், உலகம் அறியும், நர்சும் அறிவாள். ஜனனத்தை இப்படி வைத்த இறைவன் மரணத்தை மட்டும் மறையிலே வைப்பானேன்? ஜனனத்துக்கு தேதியை நிர்ணயித்தவன் ஜனனம் ஆனவுடனேயே ஜாதகத்திலேயே மரண தேதியையும் அவன் குறித்து கொடுத்திருக்க வேண்டும். கருக்காரைக்குடி கருப்பையா செட்டியார் மகன் ராமையா செட்டியார் 1981 வருஷம் ஜனவரி மாதம் 23 தேதி சாவார் என்று ஒரு டைரியையும் அவன் கையிலே கொடுத்திருக்க வேண்டும். இது உண்மையாக தெரிகிற மாதிரி அதுவும் தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்திருந்தால் என்ன நடக்கும்? 1981 தானே சாவம் என்று இவனுக்கு தோன்றும். பாம்பை கையால தட்டி விளையாடுவார், 7 மாடியில இருந்து குதிப்பார், யாரையும் எட்டி உதைப்பார், யாரையும் கையை பிடித்து எடுப்பார். அவனுக்கு சர்வ நிச்சயமாக தெரியும் இன்னும் 5 வருஷம் சாவம் இல்லை என்று. அதனால எதுவும் செய்வார். எப்போது சாவு எப்போதும் வரலாம் என்று ரகசியமாக வைக்கப்பட்டதோ அங்கேதான் இறைவன் தன்னையும் வைத்தான். அவன் பகுத்து அறிய முடியாதது ஒன்று, இது அவனுடைய பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது என்று ஒன்று வைத்தான். அதுதான் மரணம் என்பது. ஒரு துளி நீரிலே ஜனனம், ஒரு துளி நெருப்பிலே மரணம், முடிந்து போகிறது கதை. அப்பு வாயு தேய், அப்புவிலே பிறந்து வாயுவிலே விளையாடி தேய்விலே கதை முடிந்து போகிறது. பஞ்சபூதங்களிலே 3 பூதங்களோடு மனிதனுடைய வாழ்க்கை முடிவடைகிறது. வாழ்க்கைக்கு முடிவு என்று ஒன்று இருப்பதாலேதான் அந்த முடிவுக்கு முன்னாலே இறைவா உன்னை நான் நம்புகிறேன், வணங்குகிறேன் என்று கோவிலிலே போய் முறையிட்டுக் கொள்ள வேண்டிய நிலை வருகிறது. சாதாரணமாக இறைவனுடைய நினைவு வராது. எனக்காய் இந்த சோதனை, ஐயோ கடவுளே என்று நாம் துடிப்பது உண்டு. உனக்குத்தான் இந்த சோதனை, இல்லை என்றால் எனக்கா கடவுளே என்று நீ ஏன் கேட்க போகிறாய்? ஆபத்து எப்போது வருகிறதோ ஆண்டவன் அப்போது ஞாபகத்துக்கு வருகிறார். அவன் ஆபத்திலே மட்டும் நினைவுக்கு வராமல் அடிக்கடி நினைவுக்கு வந்து சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அவனை நம்பினால் ஏதோ அவன் காரியமாற்றுகிறான். மெய் சிலிர்க்க வைக்கத்தக்க நிகழ்ச்சிகள் பாவத்தைத்தான் நான் கண்டிருக்கிறேன். கண்ட புராணம் முழுமையாக படித்ததில்லை, ராமாயணம் முழுமையாக படித்தது. ஒரு வேடிக்கை முந்தானால் என்னுடைய பெண் ஒன்றுக்கு கல்யாணம் ஆயிட்டு கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். எனக்கு டயபெட்டிக் பேஷண்ட், நான் எனக்கு பிளட் பிரஷர் இருக்கிறதால ஒரு பிளக்சுவேஷன் என்றால் திடீரென்று சுகர் இறங்கும், கண் மயங்கும், நெற்றி வேர்க்கும், திடீரென்று பிளட்

பிரஷர் ஏறும், மூளை குழப்பம் இருக்கிற மாதிரி வரும். இந்த ஒரு 6 மாத காலமாக மிக கடுமையாக இருந்தது. எனக்கு யோசனை, இந்த 2 பெண் குழந்தைகளுக்கும் கல்யாணம் செய்யாமல் திடீரென்று ஏதாவது ஆகிவிட்டால் பெண்களுடைய வாழ்க்கை கஷ்டமாகிவிடுமே என்று ஒரு நாள் மத்தியானம் ரொம்ப கடுமையாக தோன்றிற்று. ஆண்டவனே, நான் கிருஷ்ணா என்ன செய்ய போகிறேன், ஏன்னா சுகர் பேஷண்டனுடைய முடிவு என்றைக்கு எப்படி என்று தெரியாது, இது என்ன ஆகுமோ தெரியவில்லையே என்று நான் எண்ணிக்கொண்டே இருக்கிற போது ஒருவர் வருகிறார். சத்தியமாக அவருக்கு எனக்கு அறிமுகமே கிடையாது. நினைத்து கொண்டிருக்கிற போது அவர் உள்ளே வருகிறார், பேசுகிறார், மறுநாள் காரியம் முடிகிறது, கல்யாணம் மங்களமாக முடிந்து. தெய்வத்தின் மீது நம்பிக்கை என்பது இடையிலே எப்படி வருகிறது என்றால், சில காரியங்கள் தவறாக நடக்கும் போது வருகிறது, அல்லது சரியாக நடக்கும் போது வருகிறது. சரியாக நடந்தாலும் தவறாக நடந்தாலும் ரெண்டையும் நடத்தி வைப்பவன் அவரே என்கின்ற எண்ணம் ஏற்படுகிறது. ஆண்டவன் என்கின்ற வார்த்தை தமிழிலே ஏன் வந்தது? ஆண்களிலேயே தவ சிரேஷ்டன் என்பதற்கு ஒரு அர்த்தம். ஆண் தவன், ஆண்களிலேயே தவ சிரேஷ்டன், ஆண்டு அவன் என்ற ஒரு அர்த்தம். ஈண்டு அவன் நினைத்து தான் அவன் வருவான். ஈண்டு நான் நினைத்தால் ஈண்டு அவன் வருவான், ஆண்டு நீ நினைத்தால் ஆண்டு அவன் வருவான். எங்கே நீ நினைக்கிறாயோ அங்கே அவன் வருவான். நினைக்கின்ற வேகத்தில் அவன் வருவான். அதுதான் வேடிக்கையது. சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது நம்பிக்கை தானே, நம்பிக்கையின் மீதுதானே ஓடுகிறது. கோயிலுக்கு போய் என்னத்தை கண்டோம், நானும் தான் 7 வருஷமா போறேன். அவன் கோயிலுக்கே போனதில்லை, 3 வீடு கட்டிட்டான். நான் 7 வருஷமா போனேன், ஒரு இளவையும் காணும். இந்த சாமியை போய் கும்பிட்டு என்ன பண்றது? எப்போது உனக்கு இந்த யோசனை வருகிறதோ அப்போது இறைவன் உன்னை கைவிடுகிறார். அவன் உன்னை என்ன எதிர்பார்க்கிறான் என்றால், கடைசி வரையிலே நீ எப்படி உன்னுடைய குடும்பம் எவ்வளவு வறுமையிலே விழுந்தாலும் அந்த குழந்தையையும் மனைவியையும் விட முடியாமல் தாங்குகிற மாதிரி, எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் கடைசி வரையிலே இவன் நம்மோடு இருக்கிறானா என்று பார்த்து கடைசியாக உனக்கு அவன் அருள ஆரம்பிக்கிறார். சோதனை என்பது அதுதான். அவன் என்னை இவ்வளவு சோதிக்கிறானே, இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறானே, நான் அவனுக்கு என்ன செய்தேன் என்று கேட்கவே கூடாது. பூர்வ கர்மா என்று அதைத்தான் சொன்னார். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டாட் விழுந்திருக்கிறது, அது கொஞ்சம் பெருசாகி எதிரொலிக்கிறது, அவ்வளவுதான். ஒரு வார்த்தை சொல்லி நாம் எதிரியை திட்டினால் 10 வருஷம் கழிச்சு அதே வார்த்தையை காதால கேட்காமல் நான் சாக மாட்டோம், அது சுத்தமாக தெரிகிறது. யாரோ செய்த வினைக்கு பூர்வ ஜென்ம வினை என்கிறீர்களே, என்னுடைய தாத்தா செய்த பாவத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கக்கூடும். தாத்தா வைத்த சொத்தை நீங்கள் அனுபவிக்கவில்லை, அதையும் எழுதி வைத்து விடுங்கள், அந்த பாவத்தையும் சேர்த்து எழுதி வைத்து விடுங்கள். சொத்து மட்டும் வேண்டும், பாவம் மட்டும் வேண்டாமோ? அனுபவித்தாக வேண்டும். தாத்தாவினுடைய சொத்து பேரனுக்கு என்று ஏன் வைத்தான்? தாத்தாவினுடைய பாவம் பேரனுக்கு என்பது அடுத்த அடி, அதை சொல்லாமல் வைத்தார். ஒவ்வொரு விஷயத்திலையும் அர்த்தத்தோடு தான் வைத்தார், விஷயம் புரியாமல் வைக்கவில்லை. முன்னெல்லாம் அந்த மரபே மறந்து போயிருக்கிறது. இப்போ 50வது வயதை ஆரம்பிக்கிற போது கொண்டாட வேண்டும், 60வது வயதை முடிகிற போது கொண்டாட வேண்டும். பல பேர் அதை மறந்து போகிறார்கள். 50வது வயது முடிகிற போது கொண்டாடக்கூடாது, கொண்டாடினால் அது போதும் என்ற அர்த்தம். அப்புறம் 10 வருஷம் லீவ் பண்ணாது. 50வது வயது ஆரம்பிக்கும் போது அது 60க்கு லீட் பண்ணணும்ங்கிற ஆசையோடு 50 ஆரம்பத்தை கொண்டாடணும், 60 முடிவை கொண்டாடணும். 60 என்பது ஒரு சர்க்கிள். 60 என்பது என்ன ஒரு சர்க்கிள் என்றால், எல்லா கிரகங்களும் உன் குடும்பத்தில் விளையாடி முடிக்கின்ற, உன்னுடைய வாழ்க்கையில விளையாடி முடிக்கிற சர்க்கிள் 60 வருஷம். 60 வருஷத்துக்கு மேல போகும்போது அது செகண்ட் கேம் ஆரம்பமாகிறது, 2வது விளையாட்டு ஆரம்பமாகிறது. ஆனால்தான் 60 வருஷம் என்று தமிழ்லேயும் சமஸ்கிருதத்திலேயும் 60 வருஷம் என்று வைத்தார்கள். பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கே ஒரு நேரிய இந்து மரபிலே உண்டு, நமக்கு அது மறந்து போய்விட்டது. இப்போது கல்யாணம் ஆகாத பெண்கள் சாந்து போட்டு வைக்க வேண்டும், கல்யாணம் ஆன பெண்கள் குங்கும போட்டு வைக்க வேண்டும். கல்யாணம் ஆகி புருஷனோடு வாழ்ந்து நிறைஞ்ச வயசு வந்து மங்களமா இருக்கிற பெண்கள் விபூதி பூசி அதன் மேலே குங்கும போட்டு வைக்க வேண்டும். புருஷனை இழந்தவர்கள் விபூதி மட்டும் பூச வேண்டும். விபூதி பூசி ஒரு பெண் குங்குமப்பட்டு வைத்திருந்தால் 50 வயசுக்கு மேலே நிறைந்த வயசு, கணவனோடு இருக்கிறாள், ஆனால் உடல் உறவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், அந்த பருவத்தை அடைந்து விட்டாள் என்று அர்த்தம்.
அப்ப சாந்தம் போட்டு ஏன் வைக்கணும் என்று கேட்டால், இவ்வளவு பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள், இங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்திருக்கிறீர்கள், எல்லாம் கலைந்து போகும்போது இங்கே பெண்ணை பிள்ளையை பெற்றவர்கள் இருப்பீர்கள், அங்கே பெண்கள் இருப்பார்கள். ஒரு பெண்ணை பார்க்கும் போது இந்த பெண் கல்யாணம் ஆகாதவள்னு தெரியும், நல்ல பொண்ணா இருக்கு, யாரு பொண்ணுன்னு விசாரிச்சா போதும், ஆனவளா ஆகாதவளான்னு விசாரிக்க வேண்டாம், நம்ம பையனுக்கு பேசலாமா என்று தோன்றும், கல்யாணம் பேசுறதுக்கு வாய்ப்பா இருக்கு. அதே பெண் கோவிலுக்கு போனா அவள் கையில விபூதி குங்குமம் கொடுக்கிறார்களே, அந்த விபூதியும் குங்குமத்தையும் எப்ப என்ன செய்வது, அவ சாந்தம் போட்டுதானே வைக்கணும் என்று கேட்போம் அல்லவா. அதற்கு அவர் அழகா சொன்னார், அந்த விபூதியும் குங்குமத்தையும் கழுத்துல பூசிக்கணும், இறைவா எனக்கு நல்ல மாங்கல்யத்தை இங்கே கொடு என்று அவரை வேண்டிக் கொள்ள வேண்டும். அதற்காக நம்முடைய பழைய மரபுகளிலே ஒன்று கூட தவறான மரபு இல்லை. வாசல்ல இருப்பது படி, அதன் மேலே இருப்பது நிலை. இந்த நிலை மாதிரி உன்னுடைய நிலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். ஆனாலும் உலகத்திலே பெரியவர்கள் முன்னாலே நீ படிந்து நிற்க வேண்டும். படியிலே ஏறி நிலையை பார்த்து வீட்டுக்குள்ளே நீ போகிறாய். நான் அதை எழுதும் போது நான் வேற அர்த்தமும் எழுதினேன். படி என்றால் படியிலே ஏறி நின்று படிக்கிறோம், திரும்பி வரும்போது படியை தாண்டி வருகிறோம். படி தாண்டா பத்திரி என்கிறார்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? காரி வாங்கக்கூடாது, படியை தாண்டக்கூடாது. படி தாண்டி வந்து காரியம் வாங்கிட்டா பத்திரி இல்லை இவள் என்ற அர்த்தம் அதற்கு. படிதலை தாண்டாத பத்திரி என்ற அர்த்தம் அதற்கு. படிதல், படி, பணிவு, இந்த பணிவை தாண்டாத பத்திரி என்ற அர்த்தம் அதற்கு. ஆக ஜனனத்திலே இருந்து மரணம் வரைக்கு லௌகீக விஷயங்களை எப்படி நான் வாழ வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே தான் இந்து தர்மத்திலே நான் சிந்திக்கிறேன். பிராணங்களுக்குள்ளே எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கிறது, எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கிறது என்பதற்குள்ளே இனிதான் போகப் போகிறேன். அதனாலே நான் இந்த சில விஷயங்களை, எனக்கு தெரிந்த விஷயங்கள், இன்னும் நான் பல விஷயங்களை படிக்க படிக்க உள்ளே போக போக, அதுவும் இந்தோனேஷியாவிலே பார்த்தபோதுதான் ஹிந்து மதத்தினுடைய மகிமை என்ன என்பதே தெரிந்தது. இந்தோனேஷியாவிலே நாங்கள் போய்கொண்டே இருந்தோம், தட்டிலே சீனி, தட்டிலே பெரிய பூஷணிக்காய், தட்டிலே கத்திரிக்காய் வைத்து ஒரு கூட்டம் போய்கொண்டிருக்கிறது. யாருக்கும் தமிழ் தெரியவில்லை. உன் பேரான்னு கேட்டா ஒருத்தி ஜானகி, ஒருத்தி சரோஜா. இந்து தர்மம் அங்க போயிருக்கிறது. கோயில் எவ்வளவு உட்கார்ந்தால் அசல் நம்மூர் சுப்பிரமணியர் மாதிரியே இருக்கிறார் ஒருத்தர். இது வரைக்கும் வேட்டி கட்டி இருக்கிறார். அங்க இருக்கிறது இந்து மதம். மரணத்திலேயே முடிவிலே அவர்கள் எரிக்கிறார்கள், நம் மாதிரியே எல்லாம் நடந்து கொள்கிறார்கள். இந்து மதத்திலே இருந்து முஸ்லீம் மதத்துக்கு ஒருவனும் மாறக்கூடாது. மதிபிடிச்ச இந்து இருக்கிறான் பாலியிலே. ஆனா அப்படி இருப்பதற்கு நியாயம் உண்டு. வாழ்க்கையிலே எதிரொலி எதிரொலி எதிரொலி என்று கேட்கும் போதெல்லாம் ஆண்டவனுடைய நினைவு எனக்கு சுத்தமா தெரிகிறது. எனக்கு கனவிலே முதல் நாளிலே வரும், நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்று இன்றைக்கு தோன்றும். இந்த விஷயம் நடக்க போகிறது என்பது எனக்கு புரிகிறது. அந்த துயரங்களுக்கு நான் தயாராகிக் கொள்கிறேன். இன்ன விஷயம் வரும், இந்த விஷயம் வந்து தீரும் என்று என்னை நானே பக்குவப்படுத்திக் கொள்கிறேன்.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதான்,
0: மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்ல கேட்டு.
0: ஓஹோ,
1: பரவாயில்லையே.
0: ஏய், பேச்சு மாத்தாத, பாட்டப்படி.

கணபதி, கர்மப கணபதி, யோகேச கணபதி, சித்தி விக்னப கணபதி, சிந்தாமணி கணபதி, புத்தீச கணபதி, மகா கணபதி, பூர்ணானந்த கணபதி, லக்ஷ்மீச கணபதி, சகஜேச கணபதி, ஏகதந்த கணபதி, லம்போதர கணபதி, தூம்ரவர்ண கணபதி, க்ஷிப்ர பிரசாதன கணபதி.

விநாயகா, கலிப்பிரிய விநாயகா, சதுர்த்த விநாயகா, திமுக விநாயகா, ஜேஷ்ட விநாயகா, கஜ விநாயகா, கால விநாயகா, நாகேச விநாயகா, மணிகர்ணிகா விநாயகா, ஆஷா விநாயகா, சிருஷ்டி விநாயகா, யட்ச விநாயகா, கஜகர்ண

ராஜ்யத்தில் உயலால வேண்டி நின்ற பைங்களுக்கு உயலால கையில் தந்தே கல்யாணமா.

ராஜ்யத்தில் உய்யலாலா, வேண்டி நின்ற பையிலிக்கு உய்யலாலா, கையில் தந்தே கல்யாணமா.

தேட வேண்டாம். முன்னறிவிப்பின்றி வரும் அதன் வருகையை இதயம் உறக்கச் சொல்லும். காதல், காதல் ஒரு நாள் உங்களையும் வந்தடையும். அதை அள்ளி அணைத்துக் கொள்ளுங்கள், அன்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் தங்கும், காதல் தயங்கும், காதல் சிரிக்கும், காதல் இனிக்கும், காதல் கவிதைகள் வரையும், காதல் கலங்கும், காதல் குழம்பும், காதல் ஓரளவுக்கு புரியும், காதல் விலகும், காதல் பிரியும். கதவுகளை மூடாமல் வழி அனுப்புங்கள், காத்திருங்கள். ஒருவேளை காதல் திரும்பினால், தூரத்தில் தயங்கி நின்றால், அருகில் செல்லுங்கள், அன்புடன் பேசுங்கள். போதும், காதல் உங்கள் வசம், உள்ளம் காதல் வசம். மாற்றங்கள் வினா, மாற்றங்களே விடை. காதல்.

காதல்.

துளிகள். காலப்பெருவெளியில் சில பத்தாண்டுகள் கரைந்து கழிந்தபின் மீண்டும் கண்டு செல்ல வருகிறேன் உன் காதல் திருமுகம். அவ்வண்ணமே பொலியுமா பூமலிந்த பொன்முகம். உன் கிராமம் நெருங்க நெருங்க மார்பு கூட்டில் உயிர் வேகுதடி. நகராமரங்கள் நகர்வதாகவும் நகரும் வாகனம் நிலை கொண்டதாகவும் நீளப்போய் சொல்கிறது நெடுஞ்சாலை. கலாபம் கட்டி ஆடுகின்றன நிறைவேறாத கனவுகள். பட்டுப்பாவாடையின் காற்றடிப்போடு பணிவில் திமிர்காட்டும் பார்வைகளோடு முளைத்தும் முளையா முன்மலர்களை சண்டையிட்டு முட்டும் ஜடை ஒதுக்கி சலங்கை கட்டிய மான்குட்டியாய் தரை தோயாத கலர்மேகமாய் வீதி மரங்களின் பூக்கள் திறந்து ஒட்டுமொத்த நாணத்தை உருண்டை திரட்டி என்மேல் எரிந்து நீ என்னை கடந்த காலம். மனசெல்லாம் மார்கழிதான், தெருவெல்லாம் கார்த்திகைதான். ஏழோ எட்டோ இருக்குமா பழகி வந்த ஆண்டுகளும் பகிர்ந்து கொண்ட வார்த்தைகளும் இன்றேனும் பேசு பெண்ணே. வாங்க, ஆண்டுகள் தோண்டிய அதே குரல், ஆனால் நீ மட்டும் நீ இல்லை. வீதியெல்லாம் வர்ணங்கள் விசிறியடித்த அவள் எங்கே? மழை ஊறிய ஓவியமாய் சாயம் போன நீ எங்கே? காலம் தன் சவுக்கை பூக்கள் மீது சுடுக்காமல் இருக்கலாம். மீண்டும் வார்த்தைகள் தொலைந்த மொழிகளாய் நீயும் நானும். பூச்சரமிட்ட புகைப்படம் சொல்லியது உன் அம்மாவின் மரணம். சரத்தின் சருகு சொல்லியது உன் பொருளாதாரம். புகைப்படத்திலும் சிரிக்க தெரியாமல் பாவமாய் உன்னிரு பிள்ளைகள். தேநீர் தந்தாய் பட்டுவிடக்கூடாதென்ற உன் அச்சத்திலும் தொட்டுவிடக்கூடாதென்ற என் நெடுக்கத்திலும் சிக்கிய கோப்பை சிறிதே தள்ளாடியது. மௌனம் திரட்டி பழங்கதை பேசி வெள்ளையடிக்காத சுவரில் பள்ளி பார்த்து ஓரக்கண்களால் உயிர் தடவி இனிமேலும் இங்கிருப்பின் கண்ணீரோடு உண்மைகளும் கொட்டிவிடும் என்றஞ்சி கும்பிட்டு வெளியேறி கடைசி விடை சொல்ல ஜன்னல் கம்பிகளில் உன் கண்கள் தேடிய போது கார்கதவு சாத்த வந்த கணவன் சொன்னான், நீங்களே அவளுக்கு தாலி கட்டி இருக்கலாம். உன்போல் பெண்மக்கள் ஊர் உலகில் எத்தனையோ, உன்போல் பெண்மக்கள் ஊர் உலகில் எத்தனையோ. காதல் உற்ற சேதியினை காதலர்க்கு சொல்லாம்.

முதன் முதலாய் அம்மாவுக்கு. ஆயிரந்தான் கவி சொன்னேன், அழகழகா போய் சொன்னேன், பெத்தவளே ஒம்பெருமை ஒத்தவரி சொல்லலையே, காத்தல்லா மகன் பாட்டு காகிதத்தில் அவன் எடுத்து, ஊரெல்லாம் மகன் பேச்சு ஓங்கீர்த்தி எழுதலையே. எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ, எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ. பொன்னையா தேவன் பெத்த பொன்னே குலமகளே, என்னை புறந்தள்ள இடுப்பு வலி பொறுத்தவளே, வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததில்ல, வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததில்ல, வயிற்றில் நீ சுமந்த ஒன்னு வைரமுத்து ஆயிருச்சு. கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப. கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப. கத்தி எடுப்பவனோ களவான பிறந்தவனோ தரணியாள வந்திருக்கும் தாசில்தார் இவன்தானோ, இந்த விவரங்க ஏதொன்னும் தெரியாம நெஞ்சூட்டி வளர்த்த ஒன்ன நினைச்சா அழுக வரும். கதகதன்னு களிக்கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே. கதகதன்னு களிக்கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே. தொண்டையில அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்குதம்மா. கொத்தமல்லி வறுத்து வச்சு குறுமுளகா ரெண்டு வச்சு சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீர் தெளிச்சு கும்மி அரைச்சு நீ குளகுளன்னு வடிக்கையில அம்மி மணக்கும் அடுத்த திருமண மணக்கும். தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்திரிக்காய் நெய்வடியும் கருவாடு தேனொழுகும். கோழி குழம்பு மேல குட்டி குட்டியா மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சி ஊறும். வறுமையில நாமப்பட்ட வலி தாங்க மாட்டாம பேனா எடுத்தேன் பிரபஞ்சம் பிச்சறிஞ்சேன். பாசமுள்ள வேளையிலே காசு பணம் கூடலையே, காசு வந்த வேளையிலே பாசம் வந்து சேரலையே. கல்யாணம் நான் செஞ்சு கதியத்து நிக்கையில பெத்த அப்பன் சென்னை வந்து சொத்தெழுதி போன பெண்ணே, அஞ்சாறு வருஷம் உன் ஆசமுகம் பார்க்காம பிள்ளை மனம் பித்தாச்சே பெத்த மனம் கல்லாச்சே. படிப்பு படிச்சுக்கிட்டே பணம் அனுப்பி வச்ச மகன் கைவிட மாட்டான்னு கடைசியில நம்பலையே. பாசம் கண்ணீர் பழைய கதை எல்லாமே வெறிச்சோடி போன வேதாந்தமாயிருச்சே. வைகையில ஊர் முழுக வைகையில ஊர் முழுக வல்லூரும் சேர்ந்தெழுக கைப்பிடியா கூட்டி வந்து கரை சேர்த்து விட்டவளே. எனக்கொன்னு ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு, உனக்கொன்னு ஆனதுன்னா எனக்கு வேற தாய் இருக்கா.

சுவாமின் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீவேங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமன் கிருபாஜல நிதே கிருத சர்வலோக சர்வஜ்ஞ சக்தன தவத்சல.

வெங்கடேசரணம் சரணம் பிரபத்யே பார்த்தாய சதசாரதினா த்வயைவ யௌதர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி பூயோபி மஹ்யமிஹதௌ கரதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேசரணௌ.

வெங்கடேசரணம் சரணம் பிரபத்யே. ப்ராய ப்ரபன்ன ஜனதா ப்ரதமாவகாஹ்யோ மாது ஸ்தனாவிவ சிஶோ அமிருதாய மானௌ ப்ராப்தௌ பரஸ்பர துலாம துலாந்தரௌ தே ஸ்ரீ வெங்கடேஶ சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திகஞ்சலேன சௌமியோபயந்த்ரு முனிநாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திகஞ்சலேன சௌமியோபயந்த்ரு முனிநாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேச சரணௌ.

உன்னை பார்த்து உலகம் குறைக்கும். தன்னம்பிக்கை தளரவிடாதே. இரட்டை பேச்சு பேசும் உலகம் மிரட்டும் தம்பி, மிரண்டு விடாதே. ஒவ்வொரு வாயிலும் ஒற்றை நாக்கு, உலகின் வாயில் இரட்டை நாக்கு. எனக்கு நேர்ந்த இடிமொழி எல்லாம் உனக்கு சொல்கிறேன், உள்ளத்தில் எழுது. இன்னிசை தமிழை எளிமை செய்தேன், இலக்கியமில்லை லேகியம் என்றது. திரைப்பாட்டுக்குள் செழுந்தமிழ் செய்தேன், பரிமீரழகரை வரச்சொல் என்றது. குறுந்தொகை கம்பன் கொட்டி முழக்கினேன், குண்டுச்சட்டியில் குதிரை என்றது. எலியட், நெருடா எல்லாம் சொன்னேன், திறமை எல்லாம் திருடியதென்றது. எளிய தோற்றமே இயல்பன இருந்தேன், வடுக வட்டி வழியுது என்றது. எளிய தோற்றமே இயல்பன இருந்தேன், வடுக வட்டி வழியுது என்றது. அழகாய் நானும் ஆடைகள் கொண்டேன், கழுதைக்கதற்கு கண்மை என்றது. மேடையில் கால் மேல் காலிட்டமர்ந்தேன், படித்த திமிர்தான் பணிவில்லை என்றது. மூத்தவர் வந்ததும் முதலில் எழுந்தேன், கவிஞன் நல்ல காக்கா என்றது. உயர்ந்தோர் பெருமை உவந்து புகழ்ந்தேன், காதில் பூ வைக்கிறான் கவனம் என்றது. விரல் நகத்தளவு விமர்சனம் செய்தேன், அறிவால் எடுக்கிறான் ஆபத்து என்றது. மற்றவர் சூழ்ச்சியால் மண்ணில் விழுந்தேன், புத்தி கொளுத்தவன் புதைந்தான் என்றது. மூச்சு பிடித்து முட்டி முளைத்தேன், தந்திரக்காரன் தள்ளினில் என்றது. பகையை கண்டு பைய நகர்ந்தேன், பயந்து விட்டான் பாவம் என்றது. மோதி மிதித்து முகத்தில் உமிழ்ந்தேன், விளங்கிவிட்டதா மிருகம் என்றது. பணத்தில் பொருளில் பற்றற்றிருந்தேன், வறுமையின் விந்தில் பிறந்தவன் என்றது. என்னை தேய்த்து மண்டபம் கட்டினேன், புலவன் இல்லை பூர்ஷ்வா என்றது. சொந்த ஊரிலே துளி நிலம் இல்லை, இவனா மண்ணின் மைந்தன் என்றது. தென்னை மரங்கள் தேடி வாங்கினேன், பண்ணையாரானான் பாவலன் என்றது. கயவர் கேட்டால் காசு மறுத்தேன், கறக்க முடியா கஞ்சன் என்றது. உண்மை இருந்தால் உருபொருள் கொடுத்தேன், உதறி திரியும் ஊதாரி என்றது. மங்கையரிடையே மௌனம் காத்தேன், கவிஞன் என்ற கர்வம் என்றது. பெண்கள் சிலருடன் பேசத் தொடங்கினேன், கண்களை கவனி காமம் என்றது. திசைகள் தோறும் தேதி கொடுத்தேன், ஐயோ புகழுக்கு அலைகிறார் என்றது. திசைகள் தோறும் தேதி கொடுத்தேன், ஐயோ புகழுக்கு அலைகிறார் என்றது. நேர குறைவு நிறுத்தி கொண்டேன், கணக்கு பார்க்கிறான் கவிஞன் என்றது. அப்படி இருந்தால் அதுவும் தப்பு, இப்படி இருந்தால் இதுவும் தப்பு. கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம், தன்னிடர் பார்த்து தானே குறைக்கும். உலகின் வாயை தைத்திடு, அல்லது இரண்டு செவிகளை இறுக்கி மூடிடு. உலகின் வாயை தைத்திடு, அல்லது இரண்டு செவிகளை இறுக்கி மூடிடு. உலகின் வாயை தைப்பது கடினம்.

0: நான் தான் ருச்சிகா.
1: ருச்சிகாவா? How did you get my number?
0: ஒரு நாள் வானத்தை பார்த்து மணியோட நம்பர் கூட ப்ளீஸ்னு பார்த்துனா தெரிஞ்சிச்சு.
1: ஹேய் நிஜமா? என்னோட வாய்ஸ் ஆயிரக்கணக்கான பேர் ரசிக்கிறாங்க, ஆனா எனக்கு பிடிச்சது உங்களோட வாய்ஸ் தான்.
0: எனக்கு தெரியுமே. I'm so proud of you.
1: Shall I call you on this number?
0: பொண்ணுங்க
1: பேசும்போது லாஸ்ட் லெட்டர் கட் பண்ணி பேசுறாங்க.

0: என்பவர்கள் விசித்திர பறவைகள். அவர்கள் பெரும்பாலும் வானத்திலேயே பறப்பார்கள். எப்போதாவதுதான் பூமிக்கு வருவார்கள். நிலாவிலே கூடு கட்டுவார்கள். நட்சத்திர தானியங்களை மேய்ந்து கொள்வார்கள். மழையிலே குளிப்பார்கள். மேகத்திலேயே தலை துவட்டிக் கொள்வார்கள். பனித்துளிக்குள் சமுத்திரத்தை பார்ப்பார்கள். சமுத்திரத்தை பனித்துளியாய் பார்ப்பார்கள். கற்பனைதான் ஒரு கவிதைக்கு அழகு சேர்க்கிறது. ஆனால் யதார்த்தம்தான் கவிதைக்கு அர்த்தம் சேர்க்கிறது. இதோ இது கவிஞரின் ஓர் யதார்த்த கவிதை. ஒரு விறகுக்காரியின் ஒரு நாள் வாழ்க்கை. இது ஒரே ஒரு பெண்ணின் கதை அல்ல. சுதந்திர இந்தியாவில் இன்னும் பல லட்சம் பெண்களால் வாழப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு வாழ்க்கையின் குறுக்குவெட்டு தோற்றம்தான் இந்த விறகு என்னும் வித்தியாச கவிதை. அந்த விறகுக்காரியின் வாழ்க்கையோடு நம்மை கலந்து விடுகிறார் கவிஞர். அந்த விறகுக்காரியின் கொசுவத்தில் நம் மனசு உட்கார்ந்து கொண்டு கூடவே போகிறது.
1: விறகு அவன் ஒத்தையடி பாதையில ஊர்வலமா போறவளே, வெட்டருவா வச்சவளே, விந்தி விந்தி போறதெங்கே, கொண்டையில பூ மணக்க, கொசுவத்தில் நான் மணக்க, தண்டையில ஊர் மணக்க, தங்கமயில் போறதெங்கே, தூக்கு சட்டி இல்ல, துணைக்கு வர யாரும் இல்ல, காலுக்கு செருப்பும் இல்ல, காட்டு வழி போறதெங்கே. அவள் தூண்டி முள்ளு கண்ணழகா, தூரத்தில் பேரழகா, போறவள கேலி செய்யும் புளியவத பல்லழகா, முருக மலமேல முள்விறகு நான் எடுக்க, பொழப்பு நடக்கணுமே புறப்பட்டேன் கால் கெடுக்க, ஒம்பொழப்பு தரையோட எம்பொழப்பு மலையோட, நெத்திவையில் பொழுதாச்சு நேரமில்ல விளையாட, எட்டு மேல எட்டு வச்சு எட்டுமையில் நான் நடந்தா, உச்சி பொழுது வரும் உள்நாக்கில் தாகம் வரும், செத்த எலி மிதந்தாலும் செல்லாத்தா சொனத்தண்ணி, உள்நாக்க நினைக்கையில உசுருக்கு உசுறு வரும், கோடவையில் சுட்டதுல கொப்புளந்தா மெத்த வரும், கொப்புளத்த கற்பழிச்சு குச்சி முள்ளு குத்த வரும், இண்டம் புதறெடுக்கும் இளந்த மரம் கைகிழிக்கும், பொத்த கள்ளி முள்ளு புடவையில நூலெடுக்கும், பொசுக்கென்று மழை வருமோ, போகையிலே புயல் வருமோ, காஞ்சமரம் வெட்டையிலே ரேஞ்சர் வருவானோ, எங்கிருந்தோ பயம் வந்து எச்சில் ஒலந்து விடும், மாதவில காணாலும் பாதியில நின்று விடும், விறகு விட்டும் அறிவாளோ விறகு விட்டு விரலு விட்டும், கத்தாழ நார்தானே கடைசியிலே கயிறு கட்டும், கட்டி வச்ச விறகெடுத்து நட்டு வச்சு நான் தூக்க, நலுங்காம தூக்கிவிட நான் எங்கே ஆழ்பாக்க, இடுப்பு பிடிக்க எங்கெடுத்து கடுகெடுக்க, மந்த வந்து நான் சேர மாலை மசங்கி விடும், மந்தையில விறக வச்சா மங்கையத்தான் பாப்பாக, பச்சை விறகாச்சேன்னு பாதி விலை கேட்பாக, கேட்ட விலைக்கு வித்து கேழ்வரகு வாங்கிக்கிட்டு, முந்தானாள் கத்திரிக்கா முந்தியில ஏந்திக்கிட்டு, குடிசைக்கு நாம் போனா குடிதண்ணீர் இருக்காது, என் வீட்டு அடுப்பெரிக்க எனக்கு விறகு இருக்காது.

பற எறல வழல்ல எங்கன நமன இலக்கணோ கசக்கி பிழிந்து உருட்டி புரட்டி

வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் என்று கர்மமே கண்ணா இருந்து வெற்றி பெறுவார். வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் போனால் போகட்டுமே. யாருக்கு என்ன போனால் போகட்டும், கவலை இல்லை, போனால் போகட்டும் போனால் போகட்டும்.

ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என்னைக்கு உன்னை பார்த்து இந்த இளவரத்த லவ்வனா பண்ண ஆரம்பிச்சனும் அன்னைக்கு பிடிச்சது சனியா. நான் கூட முன்னாடி நினைப்பேன், ஏண்டா இந்த லவ்வையும் பண்ணி தற்கொலை பண்ணிட்டு சாவறீங்க. ஆனா இப்பதான் நீ புரியுது, உங்ககிட்ட மாட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாவறதோட அப்படி ஒரேடியா போய் சேர்றது எவ்வளவு மேல் போல இருக்கேன்.